உதய அட்டாய் வினாடி விசி தெகாய் விழாவ அப்படி எக்தா சடசிய ஹட்டத்துணு வசரட்டு வா வரகினேனோ எக்தா சடசிய ஹட்டத்துணு கேல கியன்னு அமெரிக்காவை சேகன அமாறு காலையக் அமெரிக்காவை கெவ்வி ஏகன் அமெரிக்காவை கிண்ணி கனிமின் திபுணு காலி அமெரிக்கன் சிவில் வோய்க திபுணு காலி இது தாஸ் கரங் தருணே ஜுதபிமே மீதிமின் ஹிட்டியா ரட திகட்ட பெதிலா வாஷிங்டன் நகரே விசேஷமோ ஏப்ராஹாம் லிங்கன் மேசி உட ஹெமதாம் உதேட திபுனே மரண வார்த்தா ஹமுதா லிபி தேசபால் அர்புத ரட்டை அநாகத்தை தீர்ணே கண்ண லிபி இது கூட ஒல்லுவ விகார வெலா ஹிட்டபு காலையாக் ஏப்ராஹாம் லிங்கன் கோம நமுத் மே அர அர நெவகிலுனத் பேன் வகி மேயா ஏம காலக்கு இத்தலா தவசக்கு உதய பாந்தர் அஸ்வகரத்தேக்கிங் இப்படி கமனாக்கியமையும் ஹிட்டியா அப்ப இதுவும் நிகாங் உதய வை நிகாங் அப்ப கேனது அன்னி வகை பொட்டா கெளியட கீழ என்ன கமா ஏட அவசக்க என்ன ஆரக்ஷாவ சப்பையில திம்முன இது மே பார திபத்து மே வெசனிசா மட வச்ச பொடி மே ஒய குமுரு வகை நிகாங் அப்ப கேன்னே தமுனாது மே வட கியன்னி மீ தெப்பிம் தியன்னே நே மடகுஹுரு அன்னி வகை பரிசரையாக மெத்தின் தமாய் மியா அஸ்வகரத்தி அரகினின் மியாகே பிரிசா தெக் எக்க பாரட்டம் மியாகே ஹகியா மடவலக இன்ன அசரண அசரண ஊரு பட்டியக் தியாவட் யா இத்தனை கங் எரில ஹிர விழா வகை மியா கரத்திங் பெஹலா நவத்தன் கீழ கரத்தின் பெஹலா இக்பனடம் பெஹல கியா இத்தனை மடவலகிட்டு கிஹில்ல ஏ ஊரு பட்டியாவு தம்மியா அதிக கபாயா கெந்தகிறோம் பூட்டை கத்தால இன்னும் ඇඳුම් ඔක්කොම මඩ වෙනවා කියලා මෙයා දැන දැනම තමයි කරේ. මඩවැලට බැහැලා ඒ ඌරු පැටියව අමාරුවෙන් ඇදලා ගත්ත උඩට. අරගෙන පැත්තකින් තිබ්බා ඌරු පැටිය කැලේට දුවලා ගියා. හරි. එතකොට ලින්කන් මහත්තයා ආපහු කරත්තෙර නගිනකොට එතර හිටපු මේ සෙබලෙක් කියලා ගමු අපි ගමු කයාගේ ආරක්ෂාව හිටපු කෙනෙක්. එතන හිටපු කෙනෙක් ඇහුවා මෙහෙම මේ සර් ඔච්චර කාලයක් නාස්ති කරලා சேன விழாவியா வெடிட்டு அந்தும் போல மடகாகின முகத்தி ஊரு பெட்டியக் வேணுவேன் முகத்து மே மெச்சர் சார் மே அன்னை வகையா தின்னே தின்னு திங்க சார் முகா சார் மே மே ரட்டித் மெச்சர் பிரசத்தின்லாக சார் மே ஊரு பெட்டியக் அல்லகினி லிங்கன் மகத்தே மென்ன மேம் உத்தரே தினம் யாக்கினோ மேம நே மம ஊரு பெட்டியாட்ட உதவு கலே யா வேணுவேன் நிவே மம கலே மகே ஹிதட்ட உதவு கரணேக்க එයාව එහෙම දුක් විඳිනවා බල බල මෙතන දාලා මගෑරලා ගියා නම් ගියාට පස්සෙත් මට ඕක හිතට ප්‍රශ්නයක් හිතට වද දෙනවා දැන් මම මගේ හිත නිදහස් කරගත්තා ආයේ මේ ඌරු පැටිය ගැන හිතලා මට ගිහිල්ල තප්පරයක්වත් දුක් වෙන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ ඉතින් මේක ඇත්තනේ අපි හිතනවා අපි අනුන්ට උදව් කරනවා කියලා ඒත් සමහර වෙලාවට අපි උදව් කරන්නේ අපේම මනුෂ්‍යත්වයේ බේරගන්න. අපි ඇතුළේ ඉන්න මනුස්සයා. නේද? ඒ මනුස්සයාට මැරෙන්න නොදී ඉන්න. ඒ මනුස්සයාට හුස්ම ටිකක් දෙන්න. එහෙම නේද? සමහර තැන්වල අපි කාට හරි උදව්වක් කරන්නේ උදව්වක් කරනකොටම අපිට එනවා සිතුවිල්ලක්. ඔව් කමක් නැහැ. හා? මේක මටත් හොඳයි. එහෙම එකක්. ඉතින් මේ කාගේ හරි දුකක් නොසලකා ඉන්න බැරි හදවතක් ඔයාට තියෙනවා. එනිසා තමයි එහෙම වෙන්නේ. ඉතින් අදත් ලෝකය ඒබ්‍රහම් ලින්කන් මතක් කරන්නේ එයා යුද්ධයක් දිනපු ජනාධිපතිවරයෙක් විදිහට විතරක් නෙවෙයි. එයා ඇවිල්ලා මනුෂ්‍යත්වයේ දිනවපු නායකෙක්. ඉතින් ඒබ්‍රහම් ලින්කන් ගැන තව ටිකක් හොයලා බලන්න. අන්න එහෙම ලස්සන හදවතක් තිබ මිනිස්සෙක් ඒබ්‍රහම් ලින්කන්.

0: ஆர்டிபி பேங்க்வ
1: டேக்யா சுரக்கிமு மகதோட்டா கிளீன் ஸ்ரீ லங்கா வெடசதானிய அடுத்தே கிரியாத்மக வனா ஜாதிக மார்க் ஆரக்ஷாவ பிலிபந்த சிசும் தனுவத் கிரீமே டேக்யா மீலங்க வெடசதானா
0: ஜூலி பலமுனதா கேப்பிட்டிபுல மகாவித்யாலய அம்பார
2: சங்கதானய கிளீன் ஸ்ரீ லங்கா லேகம் காட்ரலிய ஸ்ரீ லங்கா போலீசிய சமக அத்தியாபன அமாத்தியாஷய
0: பூர்ண மாத்தியம திவர ஸ்வாதீன ரூபவாஹினி மாத்தியாலய தேரேக்யா சுரேகி முமாகத்துட்ட ரைதா வாய் பீட் இக்கிட்ட மிக்ஸ் வேண்டா

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயாவித அனுகம்பாவின் தேசனா கரணலது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தாஞ்ஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதும் சரண கிய யம் பிம்பதிக் வேணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னே நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராசி கரமினி ஜீவிதேட எலமென சகலாந்தராய துருகுட சித சாந்திய சலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி சீலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய சதஹ சிதின் சஜ்ஜாயனிய கருண் லபன்னே பூஜ்ய